ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹத

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ரேகாமய த்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ஜாம்புஷாம்புருஹ கல்பக சங்க சக்ரைஹி பவ்யைரலங்கிருத தலௌ பர தத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைகாச மாதம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 19 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். இனி கேட்கலாம்.

முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.

முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்ப பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

0: வாழ்க்கையில் விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லை தோல்வி அடைகிறோமோ அது அடுத்த கட்டம். ஆனால் விடாமுயற்சி நிச்சயமாக நம்ம எல்லாரும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை அது வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 6:08 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நமோ வெங்கடேஷா பாடல்.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

நேரம் 6:14 ஆயிடுச்சுக்கு. பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கீங்க. புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது இல்லை ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை தப்பாக பண்ணிடக்கூடாதுன்னு இல்லை, அதை தப்பாக செய்யக்கூடாது, சரியாக பண்ணணும், எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பயம் நம்மளை வாட்டி வதக்கி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்ல. ஆனால் சில நேரங்களில் இந்த பயம் பதட்டம்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை இன்னும் பொறுப்பாக செய்யணும், இன்னும் நிதானமாக செய்யணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தை கொடுக்கும். கரெக்டு தானே? நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் TM சௌந்தரராஜன் பாடிய ரொம்ப அழகான ஒரு அம்மன் பாடல்.

நேரம் 6:21 ஆயிட்ருக்கு. பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. திவ்யா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். தவறு நடக்கிறது மனிதர்களுடைய இயல்பு தானே. மிஷின்களே தவறு செஞ்சுட்டு கிளிச் எரர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது மனிதர்களுக்கு தவறு நடக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த தவறு ஏன் நடக்குது, எதனால் நடந்துச்சுன்னு அதை யோசிச்சு ஆராய்ஞ்சு மறுபடியும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். மீண்டும் மீண்டும் ஒரு தவறு நடந்தால் அது தவறு கிடையாதுல்ல, வாழ்க்கையில் தெரிஞ்சே செய்யக்கூடிய சில விஷயங்கள். அதனால் தவறுகளை எண்ணி துவண்டு போகாதீங்க. மறுபடியும் அந்த தவறை எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிங்க. ஓகே, பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் பூவை செங்குட்டுவன் வரிகளில் ஸ்ரீவர்த்தனா பாடிய பாடல்.

நேரம் 6:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாம் பாடிய பாடல் உங்களுக்காக.

நேரம் 6:32 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிட்ருக்கீங்க. மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது நம்ம மனிதர்களுடைய நல்ல குணம்னு சொல்லலாம். ஏன்னா தவறு இழைத்ததுக்கப்புறமா அதனால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கக்கிட்ட நம்ம மனசார மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கான காயம் மாறுதோ அதுக்கான நாட்கள் நிறைய எடுக்கும். ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டோம்ப்பா, நம்ம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்குள்ளே இருக்கும், ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும்னு சொல்லலாம். சரியா? ஓகே, அடுத்ததான் உங்களுக்காகவே ராமமூர்த்தியோட இசையில் நாகூர் சலீமுடைய வரிகள் சரளா பாடிய பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 6:42 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா வீரமணி பாடிய ஐயப்ப சுவாமி அருள் அப்படின்ற பாடல் தான் பக்தி நேரத்தில் உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கலன், நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கலன், நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது.

0: பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பனாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன.

0: சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு
2: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும்தானா, எல்லா உயிரினங்களுக்கும் தான். அதிக வெப்பநிலை காரணமா ஆடு மாடுகளை வெயில் நேரத்துல மேய்ச்சலுக்கு விட கூடாதும்பாங்க. பெரும்பாலும் கொட்டில்ல கட்டி வச்சு தீவனம் போடணும். காலை நேரம் மாலை நேரம் இந்த ரெண்டு வேளைகள்ல மட்டும் வெளியே மேய விடலாம். கூடுதலான வெப்பம் காரணமா பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும். நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்க கூடாது. நாகப்பாம்பு மற்றும் சில பாம்பு இனங்கள் மிக உயர்ந்த உயரத்தையும் எட்டும். மாலை வேளைகளில் வீட்டின் முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கணும். இந்த ஊர்வன முற்றிலும் அமைதியாவே நடமாடுறதுனால அதன் ஓசை நமக்கு கேட்காமலேயே வீட்டிற்குள் நுழையலாம். குளிர்ச்சி தரும் மர நிழலின் கீழ் உட்காருவதற்கு முன்னால கிளைகள் மீது பாம்புகள் இருக்கான்னு பாத்துக்கணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டிலை சுத்தி பரிசோதிச்சுக்கணும். போர்வை தலையணைக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அடம்பான இடங்களை குளிர்ச்சியான இடங்களை எங்கன்னு தேடி வரும் இந்த ஊர்வன உயிரினம்.
1: சிதம்பரநாதன் சார்,
2: கிராமத்துல எல்லாம் மாலை நேரத்துல பாய் கட்டில் போட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாம்பு மட்டுமல்ல, பூரான் தேள் நட்டுவாக்கிலி போன்ற விஷ ஜந்துக்களும் இரவில் நடமாடும். வீட்டை சுத்தி இருக்கும் புதர் செடிகளை அகற்றி சுத்தப்படுத்தணும். பாம்பு விரும்பி உண்ணும் எலிகள் புதர்கள்ல பதுங்கி இருக்கும். அதனால வீட்டை சுத்தி அடம்பு ஏற்படாதவாறு அகற்றிடணும். காத்தோட்டமா இருந்தா காத்துக்கு காத்தும் கிடைக்கும். நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஜந்துக்களும் புதர்கள்ல தங்காது. நாம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? நம்மூரில் இருக்கும் ஏரி குளங்கள் ஆறு கால்வாய் போன்றவற்றையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். அதற்கு இந்த கோடை காலம் சரியான நேரம். மழையின் புலம்பல் பாருங்க. எனக்கான இடம் ஏரிகளும் குளங்களும், இன்று எதுவென்று தேடுகிறேன். தூர்வாராமல் துண்டு துண்டாக பிரித்து கொண்டு வெள்ளமாக வந்த என்னை வெளியே செல் என்கிறீர். ஏ மனித புதர்கள்ல பதுங்கி இருக்கும். அதனால வீட்டை சுத்தி அடம்பு ஏற்படாதவாறு அகற்றிடணும். காத்தோட்டமா இருந்தா காத்துக்கு காத்தும் கிடைக்கும். நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஜந்துக்களும் புதர்கள்ல தங்காது. நாம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? நம்மூரில் இருக்கும் ஏரி குளங்கள் ஆறு கால்வாய் போன்றவற்றையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். அதற்கு இந்த கோடை காலம் சரியான நேரம். மழையின் புலம்பல் பாருங்க. எனக்கான இடம் ஏரிகளும் குளங்களும், இன்று எதுவென்று தேடுகிறேன். தூர்வாராமல் துண்டு துண்டாக பிரித்து கொண்டு வெள்ளமாக வந்த என்னை வெளியே செல் என்கிறீர். ஏ மனிதனே, உன் ஆக்கிரமிப்பிற்கு அளவே இல்லையா? மனிதர்களே, நீங்கள் வர்ணனை கூட வாடகை வீடு பார்த்து செல்ல வைப்பீர்கள் போல. புரிந்துகொள், நான் இல்லை என்றால் நீ மனிதன் இல்லை. என்னிடத்தை கொடுங்கள், உங்கள் இடத்தை வளமாக்குகிறேன் அப்படின்னு மழையின் புலம்பல்.
1: சிதம்பரநாதன் சார்,
2: மழையின் புலம்பலை கேட்ட பிறகாவது நாம இப்போதைய காலத்துல ஏரி குளம் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த பருவமழை பெய்யும் போது மழை நீர் வீணாகாமல் தேங்கி நிற்கும். வீணா வழிந்தோடாது. தூர்வாரும் போது கிடைக்கும் வண்டல் அருமையான இயற்கை எரு. விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அவங்க நிலத்துக்கு இயற்கை உரமா போட்டுடுவாங்க. ரசாயன உரம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதன் மூலம் ரசாயன தேவையை குறைக்கிறோம், அந்நிய செலாவணிய மிச்சப்படுத்துறோம், சூழல் மாசுபாட்டையும் தவிர்க்கிறோம். வெயில் காலமோ பருவ மழை பெய்யும் காலமோ குளிர்காலமோ ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவற்றிலெல்லாம் நம்மை நாம இணைத்து கொண்டு நல்லதொரு சூழலை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

நேரம் 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னைக்குள்ள வந்தாச்சு. எஸ் இதோ திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். பல விஷயங்கள் பேச போறோம், அப்படியே சுவாரஸ்யமான பாடல்களையுமே நம்ம கேட்க போறோம். இன்றைய நாள் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க என்னுடைய சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல தாமிரபரணி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். கே கே பாடியது. அதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான விஷயம் என்ன பேச போறோம் அப்படின்றத சொல்லி ஆகணும் இல்லைங்க. நேத்து மே தினம் கொண்டாடியாச்சு. இந்த பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உழைப்பாளர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க. பல வருடங்கள் கழிச்சு இப்போ நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையுடைய அடையாளமாவே சில விஷயங்கள் இருக்கு. கட்டிடங்கள் பத்தி நான் பேசுறேன். அந்த கட்டிடங்கள் எவ்வளவு பழமையானது அப்படின்னா, காலம் கடந்துமே சென்னையோடைய அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான கட்டிடங்கள் பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

அதோடைய முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கு அப்படியே தோணும்ல, ஆமால நம்ம அப்படியே கடந்து போகும்போது இந்த கட்டிடம்லாம் பார்க்குறோம், ஒரு மாதிரி வியப்பாக இருக்குல்ல? நிச்சயமாக இருக்கும். அடுத்து உங்களுக்காகவே வியாபாரி

நேரம் 7:14 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னையுடைய முக்கியமான அடையாளங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியே அருமையான பாடல்களும் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. மெட்ராஸ் ஐகோர்ட் நிச்சயமா எல்லாருமே அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டிடம்ல. 1892 இந்த கட்டிடத்தை கட்டினாங்களாமா. எஸ், இந்த நீதிமன்றத்தை பார்த்தாலே ஒரு வியப்பு இருக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும். ஆனால் அதை தாண்டி இந்தோ செராசெனிக் அப்படின்ற அந்த கலைமுறையில் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய நீதிமன்ற வளாகங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் சிவப்பு நிற கட்டிடம்,

இஸ் 1873 கட்டப்பட்ட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜார்ஜ் ஹார்டிங் வடிவமைப்பு, கொத்திக் பாணியில் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. சென்னையுடைய அடையாளம் உண்மைதான் இல்லை? சரி ஓகே, பாடல் கேட்டு வரலாம்.

இந்த பாட்டு பாடும்போது ஒருவேளை எஸ்டி சூர்யா கோமா இருந்தாரோ? பாட்டா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசத்தை காமிச்சிட்டாருல. நேரம் 7:20 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம்ல. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காகவே ரெண்டு திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு தான் வரப்போகுது. டீமானுடைய இசையில தபு சங்கருடைய வரிகள்ல டீமான் மற்றும் மாயா இணைந்து பாடிய பாடல். அடுத்து எந்த கட்டிடத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, சென்னையோடைய ஒரு முக்கியமான இடம்ங்க. பரபரப்பா இருக்கும். ஊருக்கு போனாலும் சரி, இல்ல ஊர்ல இருந்து வரணும்னாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம போவோம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

0: பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு, தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணுலேயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாரான். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு, ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன், ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கல்லூரி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜோஷுவா ஸ்ரீதர் பாடியது. ஜோஷுவா ஸ்ரீதருடைய இசையில நாம் முத்துக்குமாருடைய வரிகள், ஹரிச்சரண் பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க. இது 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 7:30. நேயர்களினி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு பெரிய அரசன், இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை.

0: போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 7:41 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம்ல. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காகவே சத்தம் போடாது திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சென்னையுடைய அடையாளங்கள், எஸ் பொக்கிஷங்கள்னு சொல்லலாம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் ஒரு முக்கியமான இடம்ல. 1908 இது கட்டப்பட்டுச்சாமா, இந்தோ சராசனிக் அப்படின்ற பாணியில தான் கட்டியிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான கட்டிடங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு பாணியில தான் கட்டுவாங்க போல. தென்னக ரயில் போக்குவரத்துடைய ஒரு முக்கியமான மையம். நிச்சயமா நம்ம எல்லாரும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிருப்போம், எக்மோருக்கும் போயிருப்போம். இந்த ரெண்டு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கல. ஓகே, அடுத்தவங்களுக்காகவே சத்தம் போடாதே திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில, நா முத்துக்குமாருடைய வரிகள், நேஹா பசின் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு.

0: பாரு
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு

நேரம் 7:48 ஆயிட்டிருக்கிறேன். போயஃபம்ல வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்து உங்களுக்காகவே மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல்லூரி தான். 1835 இது தொடங்கப்பட்டுச்சாமா. இந்தியாவுடைய பழமையான மருத்துவ கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. அதாவது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும்ல. இதே மாதிரி பிரசிடென்சி காலேஜ் அதுவும் 1840 அது தொடங்கப்பட்டிருக்கு. இதுவுமே இந்தியாவுடைய பழமையான கல்லூரிகளில் ஒன்று. அதுவும் பல பிரபலமான அறிஞர்கள் இங்கே படிச்சிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே மலைக்கோட்டை படத்திலிருந்து மணிஷம் சர்மாவுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகள் ரஞ்சித் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 7:54 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி. வணக்கம். சென்னையில் தான் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். எஸ், உங்களுடைய நிறைவு பாடலாக தீனா திரைப்படத்திலிருந்து ஏஆர் முருகதாஸோடைய டிரெக்ஷனில் இந்த படம் வெளி வந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் முருகன் மகாலட்சுமி பவதாரணி இணைந்து பாடிய பாடல். சென்னையுடைய பழமையான கட்டிடங்கள் பற்றி, அடையாளங்கள் பற்றி பல விஷயம் பேசணும். இன்னும் பல கட்டிடங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தாலுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது. அது மேலே இருக்கிற பிரமிப்பு நமக்கு எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கும்ல. இதுதான் சென்னையை உயிர்ப்பிக்கிற சில விஷயங்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம்ல. ஓகே திவ்யா, உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் கேட்டு வரலாமா?

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது.

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கீங்க. எஸ் இதோ திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக அப்படியே உங்க கூட இணைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் வந்து கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து சபீஷ் முரளியோடைய இசையில தேன்மொழிதாசுடைய வரிகள்ல அரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ரஷ்யா ரெயின்போல உங்களுக்காக முக்கியமான செய்திகளையும் தகவல்களையும் தோ கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்னு ஒன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எட்டு மணி பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், உங்களுக்காக முக்கியமான செய்திகள் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னல. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் நாளை மறுநாள் அதாவது நாலாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி கத்திரி வெயில் இருக்க மாதிரி தான் நம்மளை வத்தல் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இதுக்கப்புறம் மறுபடியும் கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் சேஃபாக இருங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. உடம்பை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ உங்களுக்காகவே கும்கி திரைப்படத்திலிருந்து டி மானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் மகிழினி மணிமாறன் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sarabjit Kaur. The headlines. Repolling begins in 15 polling stations of two assembly constituencies in West Bengal. Field operations for house listing and housing census under phase 1 commence in 5 states and 1 union territory.

0: northeast region and southern peninsula today. US President Donald Trump rejects Iran's proposal to end ongoing conflict, says Iran is seeking concessions they cannot accept. In badminton, Indian men's team to take on France in semi-finals of Thomas Cup in Denmark. And in football, Indian women team all set to play in AFC Under 17 Women's Asian Cup after 21 years in China. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போவில் அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அப்படி உங்களுக்கான முக்கியமான விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கேன், அதையும் சொல்லணும்ல. எஸ், இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தேர்வு எழுதுறவங்களுடைய மன அழுத்தத்தை போக்குற விதமாக இலவச மனநல ஆலோசனைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக இது கண்டிப்பாக தேர்வு எழுதுறவங்களுக்கு தேவை, அதை பயன்படுத்திக்கோங்க. அதை தொடர்ந்து தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட 3876 அரசு பேருந்துகளில் 213180 பயணிகள் பயணம் செஞ்சுருக்காங்கன்னு அரசு விரைவு போக்குவரத்து கழக இயக்குனர் அறிவிச்சிருக்காங்க. ஜாலியாக ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அடுத்து என்ன வேலையை ஆரம்பிக்கணும்ல, அதெல்லாம் கரெக்டாக பார்ப்போம். அடுத்த லீவுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வாங்க ஜாலியாக. ஓகேவா? இப்போ உங்களுக்காகவே மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷோடைய இசையில் செல்வராகவனுடைய வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

செஞ்சிருக்காங்கன்னு அரசு விரைவு போக்குவரத்து கழக இயக்குனர் அறிவிச்சிருக்காங்க. ஜாலியா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அடுத்து என்ன வேலையை ஆரம்பிக்கணும்ல, அதெல்லாம் கரெக்டா பார்ப்போம், அடுத்த லீவுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வாங்க ஜாலியா. ஓகேவா, இப்ப உங்களுக்காகவே மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து ஜிவி பிரகாஷோடைய இசையில செல்வராகவனுடைய வரிகள்ல நரேஷ் ஐயர் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 8:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சட்டகாசமான பாடல்கள் அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில் கடைசியாக நம்ம சுந்தர பாண்டியன் படத்துல இருந்தா பாட்டு கேட்டு முடிச்சோம். ஆனந்த் அரவிந்தக்ஷன் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. அடுத்து உங்களுக்காகவே மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான செய்திகளையும் கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அல்லவா? இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு இந்த 2 நாட்களில் திண்டுக்கல் மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம். அப்படி நேரம் 8:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சட்டகாசமான பாடல்கள் அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில் கடைசியாக நம்ம சுந்தர பாண்டியன் படத்துல இருந்தா பாட்டு கேட்டு முடிச்சோம். ஆனந்த் அரவிந்தக்ஷன் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. அடுத்து உங்களுக்காகவே மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான செய்திகளையும் கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அல்லவா? இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு இந்த 2 நாட்களில் திண்டுக்கல் மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிடுங்க, அவங்க ஜாலியா போய், அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் அவங்க ஃப்ரீயா ஜாலியா சுத்தி பார்க்கலாம். 2 நாள் லீவு வேலையில நல்லா பயன்படுத்திக்கலாம்ல. ஓகே, அடுத்து உங்களுக்காகவே மாற்றான் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையிலனா முத்துக்குமாருடைய வரிகள்ல கிரிஷ் மற்றும் MK பாலாஜி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

8:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காகவே தாண்டவம் திரைப்படத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாடல். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாசத்துடைய இந்த மாசம் நாட்டுடைய பெரும்பாலான பகுதிகளில் பகலை விட இரவு நேரங்களில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. இருந்தாலும் வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த வெயில் டைமில் ஏசியை போட்டிருப்போம். அதுவுமே ஓரளவுக்கு உடலுக்கு சூட்டை தான் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க. ஏசி இல்லாத சமயங்களில் கொஞ்சம் அப்படியே நல்லா இயற்கை காற்ற வாங்க பாருங்கள். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில். நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதை மறக்காமல் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்காகவே ஜிவி இசையில் நா முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

ஜிவி பிரகாஷுடைய இசையில ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம்ல. நேரம் 8:54 ஆயிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரஷ்யா ரெயின்போல கடைசி பாடல் என் அப்படின்னா, சாட்டை திரைப்படத்துல இருந்து டி இமானுடைய இசையில யுக பாரதியுடைய வரிகள்ல சந்தோஷ் ஹரிஹரன் மற்றும் அனிதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்து நான் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க.

0: மழை தொழி உயிர் தொழின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் நேயர்களே, நான் உங்க அன்பு தோழி பவானி. எஃப்எம் 101 புள்ளி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டது நான் தான். சோ யெஸ் நேயர்கள், இணைந்திருப்பது இது ரெயின்போ ராப். ஆஹா, லீவ் டேஸ் வந்தாச்சு நம்ம நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா துள்ளி குதிச்சு அப்படியே எழுந்துட்டு எல்லாருமே ஆஹா ஐயோ தெரியலையே தெரியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி கை கால் அப்படி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உங்களுக்காகவே இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கூட்டி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ ராப்ல ரொம்ப சூப்பர் டூப்பர் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். அதை பிளே பண்றதுக்காக நானுமே ரெடியாவே இருக்கேன். ஸோ யெஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி என்ற திரைப்படத்திலிருந்து 1 2 என்ற பாடல் தான். விஜய் ஆண்டனி மற்றும்

0: மணி 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிறது ரெயின்போ ரேப்ல. சோ எஸ், இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்ட பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அமர காவியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேதோ என்ற பாடல். அரிச்சரன் மற்றும் பத்மலதா அவர்கள் குரல்ல, பார்வதி வரிகள்ல, கிப்ரான் அவர்களது இசையமைப்புல கேட்டு வரும். சோ எஸ், ரொம்பவே இந்த நாள்ல வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம்னே அப்படின்னே யோசிச்சுட்டே இருக்கேன். அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து காலையில ஒரு நியூஸ் பார்க்கும்பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லிதான் ஒரே கலக்கமா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்த உடனே அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்குமே மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எஸ், ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெயில் நீ அடிக்கிறத அடிதா, நாங்கள் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதை நாங்கள் பண்ணி போண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து போயிடலாமே. நமக்காக இயற்கை பிரசாதமாக அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நமக்கு வந்து இந்த வாட்டர் மெலன் இருக்கு, வந்து வெள்ளரி பிஞ்சு இருக்கு. அதையும் தாண்டி நம்மளாம் இப்போ சமீப காலங்களில் இதெல்லாம் மறந்தே போயிட்டோமா அப்படின்ற மாதிரியே கூட இருக்கு. என்னன்னா, இந்த கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ் இதெல்லாமே வந்து ரொம்பவே இந்த மாசத்துக்காகவே ஆக்சுவலாக காத்தே இருப்போம் சின்ன வயசுலலாம். என்னன்னா, நம்ம வந்து இந்த மாசத்துல தான் அம்மா வந்து அதை கரைச்சி கொடுப்பாங்க, அதை நம்ம குடிப்போம், அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு வர ஒரு போட்டா போட்டு யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறது, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாமே இந்த டைம்ல நமக்கு வந்து மலர்ந்து இருக்கும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூடா அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க இந்த சமயத்துல, நம்ம இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அது நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே அது வந்து எப்படி காலி ஆகுனே தெரியாது. நம்மளே வந்து அவ்வளோ அதை ரசித்து ருசிச்சு அப்படியே மெய் மறந்து குடிச்சிட்டு இருப்போம். அதில் அந்த முருங்கைக்கீரை போட்டு சமைச்ச, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு. இன்றைக்கி வேறு அந்த பாட்டு காலையில் நம்ம திவ்யா ப்ளே பண்ணும்பொழுது அப்படியே வச்சுட்டு அந்த கருவாட்டு குழம்பு வித்து கூழ் என்ன காம்பினேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ எஸ், நீங்களுமே இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனான பீப்புளுக்குமே நமக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மாதிரியான இயற்கை வகை உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம பாடியுமே ரொம்பவே ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அலாங் வித் தட், இந்த வெயிலை எதிர்க்கிறதுக்கு நமக்கு போதுமான எல்லா சக்தியும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சான்ஸாகவே இது இருக்கும். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம உடல் ரீதியாகவே நல்ல ஒரு சத்து போஷாக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெயில் நீ அடி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்போம். அதே போன்று நம்ம வந்து இன்னொரு குட்டி விஷயமே சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறத வந்து எப்போவுமே வந்து இப்போலாம் மறந்து போகக்கூடிய காலமாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ வேலை பிஸியாக இருக்கிறோம், ஐயையோ தண்ணி குடிக்கவே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருங்க. அதில் கொஞ்சமாக வந்து லெமன் அதெல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கும் பொழுது இன்னுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவுமே இருக்கும். அதுக்கு சக்கரை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி எல்லாமே உங்கள் உடம்பு வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா என்ன வேணால் ஆகட்டும், நாங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்போம், கன் மாதிரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு சாங் எல்லாமே கூட நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஸோ எஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுல.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சுடா,
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
3: நான் தான் உன் கண்ணு. உன்ன நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக்.

நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இசை திரைப்படத்திலிருந்து அதோ வானிலை நிலா என்ற பாடல் கார்த்திக் மற்றும் சின்மய் மற்றும் தேவா குரலில், மாதவன் கார்கே இசையமைப்பில் எஸ் ஜே சூர்யா அவர்களது இசையமைப்பில் உங்களுக்காகவே கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் FM 91.4 எல்லாமே சமதுள்ள

கார்த்திக் மற்றும் சித்ரா குரலில் ஆரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பு சுல்லான் திரைப்படத்திலிருந்து கவிதை இரவு என்ற பாடலை கேட்டு வர நேரம் 9:25.

நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ராப். நேர்களை, இந்த நமக்கு வந்து இந்த வெயிலின் தாக்கம் வெறும் நமக்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் மட்டும் செய்யாமல் நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரோட் சைடில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப வெப்பம் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக நமக்குள்ளே ஒரு மாதிரி அந்த இரிட்டேஷன், ஒரு மாதிரி கோபம் அதிகமாக சிடுசிடுன்னு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே கூட வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாகவே இருக்குது. உண்மையாலுமே ஐயோ நம்ம கோபமே பட மாட்டோமே, நம்மலாம் கூட கோவப்படுறோமா அப்படின்ற அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய மூடையை கூட சம்டைம்ஸ் மாற்றி விட்டுருது. அதனால் எப்பவுமே சில்லுன்னு இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்னன்னா, நம்மளுடைய சாலை விதிமுறைகள் அதெல்லாமே நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா நீங்க வந்து போனீங்கன்னாக்க எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இன்னும் கத்திரி வெயில் அதெல்லாம் வேற வர போகுது, நமக்கு என்னதான் பண்ண போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் எந்த ஒரு பதட்டத்துல இன்னும் அதிகமா நம்ம ப்ரெஷர் ஏத்திக்காம பொறுமையா கூலா ஹேண்டில் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து அப்படியே சைலண்டா அப்படியே போயிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணனாக்கா, ரோட் சேஃப்டி அந்த அவேர்னஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எப்படி சாலை விதிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, எந்த அவசரமும் எந்த பதட்டமும் இல்லாமல் பத்திரமா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா உங்களுக்காக கோலிசோடா திரைப்படத்திலிருந்து காதல் பண்ணேன் என்ற பாடல் தான் ஹரிஷ் குரல்ல. அண்ணாமலை மற்றும் ஹரிஷ் அவர்களது வரிகளில், எஸ் என் அருணகிரி அவர்களது இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் FM 2.1.4 இங்கே எல்லாமே சமதுள்ள.

பக்கம் இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இன்னும் கத்திரி வெயில் அதெல்லாம் வேற வர போகுது, நமக்கு என்னதான் பண்ண போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் எந்த ஒரு பதட்டத்தில் இன்னும் அதிகமாக நம்ம ப்ரெஷர் ஏற்றிக்காம பொறுமையாக கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து அப்படியே சைலண்ட்டாக அப்படியே போயிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணனாக்கா, ரோட் சேஃப்டி அந்த அவேர்னஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எப்படி சாலை விதிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, எந்த அவசரமும் எந்த பதட்டமும் இல்லாமல் பத்திரமா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா அவங்களுக்காக கோலிசோட திரைப்படத்திலிருந்து காதல் பண்ணேன் என்ற பாடல் தான் ஹரிஷ் குரலில். அண்ணாமலை மற்றும் ஹரிஷ் அவர்களது வரிகளில், எஸ் என் அருணகிரி அவர்களது இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

101.4 இங்க எல்லாமே தூளு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஸோ எஸ் நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. நாம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக என்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜீவா திரைப்படத்திலிருந்து ஒருத்தி மேலே என்ற பாடல் தான். அபி ஜோத்பூர்கர் அவர்கள் குரலில் கார்கி வரிகள் அடி இமானி செயல் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சம்மதுள்ள.

வருண் விஸ்வா குரலில் சவுகா சேகர், இசையமைப்பில் சி விஷால், இசையமைப்பில் சவுகா சேகர், வரிகளில் அப்பு சக்கரம் என்ற திரைப்படத்திலிருந்து என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கை என்ற பாடலை கேட்டு வர நேரம் 9:48. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ராப் வித் மீ, உங்க பவானி. ஸோ எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இப்போ வந்து நம்ம 10th, 11th, 12th மாணவ மாணவிகள்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற இந்த நேரத்தில் பதட்டம் அடையாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஸ்டடிஸ் படிக்கலாம், எது வந்து நமக்கு விருப்பம் இருக்கு, அதில் வகையில் நீங்கள் வந்து நோக்கி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு கலந்தாய்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் கலந்தாய்வு கவர்மெண்ட் சார்பிலையும் மற்ற தனிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் சார்பிலையும் வந்து விற்கிறாங்க. உங்கள் காலேஜ் இல்லை ஸ்கூல்ஸ் அந்த மேம்ஸ் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படித்தவங்க அவங்க கிட்ட எல்லாமே போயிட்டு நீங்கள் விசாரித்து நல்ல தெளிவாக உங்களுடைய முடிவுகளை எடுத்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் நம்ம படிக்கலாம், முயற்சி பயிற்சி இதுதான் வாழ்க்கையினுடைய கோட்பாடு அப்படின்றார் போல. நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் தான் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கயல் திரைப்படத்திலிருந்து பறவையாக பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நாங்கள் பறந்து இருக்கும் அப்படியே சந்தோஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சரன் குரல்ல யுகபாரதி வரிகள் அடி மணி சேம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது உங்கள் FM 101.4. எல்லாமே சமதுள்ள

பார்த்தீங்கன்னாக்கா குக்கு திரைப்படத்திலிருந்து ஆகாசத்தை என்ற பாடலை கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரலில் யுகாபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இதோட நானுமே உங்ககிட்ட இருந்து பை பை சொல்லிக்கிறது உங்க பவானி. அண்ட் நெக்ஸ்ட் கெட் செட் கோல உங்க கூட வந்து கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஃபிம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

விடிவி கணேஷ் குரலில் அவர்களுடைய வரிகளில் தரண்குமார் இசையமைப்பில் இங்கே என்ன சொல்லுது என்ற படத்திலிருந்து பட்டாம்பூச்சி என்ற பாடலை கேட்டு வர நேரம் 9:56. நேரம் போனதே தெரியல, ஓடி போச்சு. எஸ் அடுத்ததாக நானுமே இந்த ஷோல இருந்து நானுமே விடை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லி

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னை

0: 4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go.

0: 10:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க கூட பேசுறதுக்காக திவ்யா வந்துட்டேன். அந்த பக்கம்
1: நானும் உங்க வாணி வந்துட்டேன்.
0: வந்துட்டோம் ஆமாங்க வந்துட்டோம். என்ன பேச போறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா, உண்மையாவே நிச்சயமா நம்மளால மறக்க முடியாத குழந்தை பருவத்துக்கு திரும்பி போறோம்.
1: போயிடலாமா?
0: அதுவும் மே மாசம் லீவ் விட்டாங்க.
1: ஆமா,
0: நம்மளால மறுபடியும் குழந்தை ஆக முடியாது. அட்லீஸ்ட் அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத, முக்கியமா இந்த வெக்கேஷன் டைம்ல நமக்கு எப்படிலாம் இருந்தது அப்படின்றத அப்படி ஞாபகப்படுத்தி பேச போறோம்.
1: ஓகே, அதே ஃபிளாஷ்பேக் பின்னாடி திருப்புங்க.
0: அதேதான் சாப்பாடு பத்தி பேச போறோம்.
1: அதே போல நம்ம எங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்தோம், இந்த டைம்ல தாங்க நாங்க சுத்துறதுக்கு நல்லா ஃப்ரீயா, எந்த எக்ஸாமும் இல்ல, ஹோம்ஒர்க் செய்யணும்ன்ற இது இல்ல, ஜாலியா எங்க அம்மா அப்பா கூட ஓடும். ஸோ இந்த சந்தோஷத்தை எல்லாமே வந்து ஷேர் பண்ணும் பொழுது நமக்கு அடையே பல மலரும் நினைவுகளா அடையே உள்ளுக்குள்ள வளரும் இல்லையா?
0: ஆமா, அந்த மலரும் நினைவுகளை தான் தட்டி எழுப்ப போறோம். முன்னாடி உங்களுக்காகவே மன்னவர் சின்னவர திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அறிவுமதியோடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடியது கேட்டேன்னு சொல்லுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே செமதுல.

0: அந்த மலரும் நினைவுகளை தான் தட்டி எழுப்ப போறோம். முன்னாடி உங்களுக்காகவே மன்னவர் சின்னவர திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அறிவுமதியோடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடியது கேட்டேன்னு சொல்லுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே செமதோலு.

0: கோடைக்காலம் வந்துட்டாலே கிளம்பிட வேண்டியதானே. நேரம் 10:10 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம்ல கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், திவ்யாவும் பவானியும் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க பவானி, நீங்க வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு, அடுத்த நாள்ல இருந்து என்ன செய்வீங்க?
1: அந்த நைட்டே நான் வந்து தூங்க மாட்டேன், ஐயோ நாளைக்கு லீவு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ற அலப்பற இருக்கே, பேக தூக்கி வீசி அடிக்கிறது, ஒரே குத்தாண்டம் போடுறது, நினைமைதான் உள்ளுக்குள்ள ஒரே ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள்ல இருந்து காலையில அப்பதான் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்துப்போம்.
0: கரெக்ட்,
1: படிக்கிறதுக்கெல்லாம் நாங்க எழுந்துக்க மாட்டோம், ஏன்னா லீவு அப்படின்னு சொல்லிட்டு அடி காலையில எழுந்து எல்லாரையுமே தூங்க விடுறது இல்ல, அம்மா எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருப்போம்,
0: ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க சீக்கிரம் எழுந்துருங்க, நான் வந்து அப்பாடா நாளைக்கு லீவ், நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 வரைக்கும் நல்லா தூங்குறது. இப்போலாம் அப்படி இல்லை, இப்போ நினைச்சுக்காதீங்க, அப்போ சின்ன வயசுல. அப்படியே சுத்தி சுத்தி வர்றது, இந்த மாதிரி வீட்டுல கிச்சனை போட்டு நல்லா ஒரு 4 சுத்துறது.
1: கரெக்ட், அந்த ஒண்ணுமே இல்லனால சும்மா சும்மா போய் நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். அங்க
0: கரெக்ட்
1: திறந்து திறந்து பாப்போம்.
0: நீங்களும் வா.

0: சீக்கிரம் எழுந்துருங்க, நான் வந்து அப்பாடா நாளைக்கு லீவ், நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா தூங்குறது. இப்போலாம் அப்படி இல்லை, இப்போ நினைச்சுக்காதீங்க, அப்போ சின்ன வயசுல. கண்டிப்பா எல்லாருமே அதை பண்ணிருப்பாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறது, தண்ணி டேப் நோண்டுறது.
1: அதேதான் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் வித்தியாசமா பண்றது, சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவேன். ஆனா என்னன்னா, ஸ்டவ் பத்த வைக்க மாட்டேன். மத்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சு அது சாப் பண்றது ரொம்ப பிடிக்கும். உட்காந்து கட் பண்ணி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது ஜாலியா இருக்கும். அது சும்மாவே இப்ப சமைக்க போறோம் அப்படின்ட்டு டிவிக்குல நம்ம ஷோல எப்படி பேசுவோம் அந்த மாதிரி நானாவே சொல்லிக்கிட்டே செய்வேன். ஆனா அது நல்லாவே இருக்காது. சும்மா விளையாட்டுத்தனமா ஏதேதையோ மசாலா
0: அடிகள்
1: அதை வந்து நம்ம இங்க காண்பிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, யாருமே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளே தட்டி கவனி நீ கவனி அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்போம் இல்லையா.
0: கண்டிப்பா நேயர்களும் அதை பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாமே அப்படியே யோசிச்சு பாத்துட்டு இருப்பாங்க.
1: அடுத்தது ஒரு பாட்டு கேட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணல, ரொம்ப நல்லா இருக்கு. சுயேஷ் என்ன சாங்
0: அடுத்து? நமக்காக, நம்ம நேயர்களுக்காக சந்தோஷம் திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில அகத்தியனுடைய வரிகள்ல அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னி கிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அமைதுள்ள
1: நேரம் 10:18 ஆயிட்டிருக்கு. நாம இணைந்திருக்கிறது கெட் செட் கோ வித் மீ, உங்க பவானி அண்ட்
2: திவ்யா.
1: எஸ், ஸோ நம்ம வந்து மே மந்த்ல என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுவும் இந்த வெக்கேஷன் டைம்ல நம்ம பண்ற வாழ்த்தனத்தை பாவம் எங்க நம்ம அம்மா அப்பாங்கெல்லாம் எவ்வளோ பொறுத்துக்கிட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம வளர்ந்து ஐயோ நம்ம பசங்க பண்ணும்போது யோசிக்கிறது வேண்டிய நிலைமை வந்திருக்கு. கரெக்டா உங்களுக்கு?
2: கரெக்ட் கரெக்ட். நம்ம அதை யோசிக்கும் போது தான் இந்த பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பசங்களாம் பண்றதை பார்க்கும்போது என்ன ரொம்ப செட்டப் பண்றாங்க.
1: அதேதான்
2: நம்ம போய் கேட்போம் நம்ம அம்மா அப்பா கிட்ட, அம்மா இப்படிலாம் நம்ம இருந்தோம்
1: கோடை
2: விடுமுறையில் குழந்தை பருவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்றதுலாம் ஆரம்பிச்சாச்சு. ஃபுட் என்ன வந்து ஸ்பெஷலா சாப்பிடுவீங்க இந்த கோடை நேரத்துல?
1: முக்கியமா எங்க வீட்டுல அந்த ரஸ்னா அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எப்பவுமே வந்து குடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பேக்கெட்ஸ்ல வந்து விற்பாங்க, அது எல்லாமே ரொம்ப அதிகமா அது ஒரு வாழ்த்தனம், அது ஒரு ஜாலியாவே இருக்கும். ஐஸ் கட்டியா மாத்தி அது ஐஸ்கிரீம் மாதிரி குச்சி சொருகி வச்சு சாப்பிடுறது, அதெல்லாமே வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறக்குற ஃபீலிங்ல இருப்போம் நம்ம எல்லாமே. அது அதை தவிர்த்து வந்து பழங்கள்ல வந்து இந்த மாம்பழம் சீசன் வேறையா பா, எல்லாத்துக்குமே மாம்பழம், சாப்பாட்டுக்கும் மாம்பழம், ரசத்துக்கும் மாம்பழம், எல்லாம் மாம்பழம் தான் நமக்கு. மாம்பழம் மாம்பழம் மாம்பழம் அதுக்கு வேற சண்டை போடுவோம், எனக்கு தான் வேணும் இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அதுல வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வகைகள்லாம் இருக்கும். அதுல வந்து இந்த பெருச கிளி மூக்கு மாங்காய் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நிறைய இந்த மாங்காய் சாதம் எல்லாம் அம்மா எல்லாம் செஞ்சு தருவாங்களா, ஸ்பெஷல் இந்த மாசம் அதுக்கு வந்து பேர் போனது, இதுக்காகவே காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அந்த போல?
2: நீங்க பேச பேச கேட்கிற நேயர்களுக்கு இப்பவே எச்ச ஊருக்கு வாங்குங்கப்பா அந்த மாங்காவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் வந்து மாங்காய் மாங்காய் வந்து உப்பு போட்டு வீட்டுக்கு தெரியாம உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் அப்படியே லைட்டா திருடிட்டு போய் குழந்தை பருவத்துல செஞ்சதுங்க.
1: மன்னிச்சிருக்கேன், காலையில அப்படியே எடுத்த உடனே வெறும் இதுல மாங்காய் திங்காத இருந்தாலும் அப்பதான் சாப்பிடுவோம். அதுக்காகவே நைட்டே எடுத்து இதை வந்து எடுத்து வச்சிடும், இது எனக்கு யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்பொழுது அதோட சுகமே தனிதாங்க.
2: தனிதான்
1: சொல்லும் பொழுதே சந்தோஷமா இருக்குல்ல.

0: உண்மையாவே நம்மளுடைய குழந்தை பருவத்துல அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுவும் வீட்டை விட்டு வெளியில போனாலே கடைக்கு போய் இந்த கடையில இது வாங்குறோம், அந்த கடையில அது வாங்குறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
1: அதேதான் அப்பவே பட்ஜெட்டிங் மாதிரி பண்ணுவோம். நம்ம கிட்ட கொடுக்குற அந்த காசு குறைவா இருந்தாலுமே நம்ம பட்ஜெட் போடுவோம். இது இங்க இது இவ்வளவு வாங்கணும், இதை வாங்கணும், இதை அப்படி சேமிச்சு வச்சு அடுத்த நாள் இதை வந்து ஜாயின் பண்ணி பெருசா வேற ஒரு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அந்த பட்ஜெட்டிங் இது எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அது தெரியுமான்னு தெரியல, ஏன்னா எது கேட்டாலுமே பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுத்துறாங்க. பட் நம்ம டைம்ல வந்து அந்த காசு கையில கொடுத்து, ஆனா காசு கொடுக்கறது தவறான விஷயம்தான், சின்ன வயசுலயே பழக்கப்படுத்த கூடாது. பட் சில நேரங்கள்ல அவங்க எப்படி அதை ஆளுகை செய்யறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வகையில இது வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸையும் நீங்க எழுதிட்டு அதை வந்து அசைன்மெண்டா நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைவுகளாடி வர்றது.
0: கண்டிப்பா கண்டிப்பா யோசிக்க யோசிக்க பல விஷயங்கள் அப்படியே எல்லாம் பரிமாறிட்டு இருக்கோம். அப்படியே தொடர்ந்து பேசலாம். அடுத்து உங்களுக்காகவே அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பழனி பாரதியுடைய வரிகள்ல ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதூரம்.

0: தான் தெரிவிச்சிருக்காங்க.
1: ஓகே,
0: ஸோ அதிக சத்தத்தோட ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா பயந்துராதீங்க பயந்துராதீங்க பயந்துராதீங்க.
1: நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் திவ்யா.
0: ஓகே, ஸோ கோடை விடுமுறை பத்தி பேசிட்டு இருக்கோம், சாப்பாடு பத்தி பேசியாச்சு, லீவ் விட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பத்தியும்
1: பேசியாச்சு.
0: அடுத்து
1: அடுத்து என்ன, நம்ம வந்து ட்ரிப் போவோம். அம்மா அப்பாங்க கூட எல்லாம் வந்து இப்பதான் வந்து சொந்தக்காரங்க தாத்தா வீடு பாட்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவினர்களுடைய இல்லத்துக்கு வந்து போகக்கூடிய நேரம் வந்து இதுதான். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், அதுவும் தாத்தா பாட்டிங்க வீடுனாலே சொல்லவே வேண்டாம், சொர்க்கம்தான் பேரன் பேத்திகளுக்கு.
0: நம்ம ராஜ்யம்தான்
1: ராஜ்யம், எது செஞ்சாலும் அம்மாவே நம்மள திட்டம் வந்தாலும் பிள்ளைய திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் ரெடியா இருப்பாங்க. ஸோ அப்படியே சொர்க்கலோகத்துலதான் இருப்பாங்க நம்மளுடைய இளம் தலைவர்கள் எல்லாருமே.
0: கண்டிப்பா
1: நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க, என்ஜாய் பண்ணிருக்கீங்க?
0: நமக்கு வந்து ஊர் சைடு அப்படின்னா ரொம்ப பக்கத்துல தான், ரொம்ப ஊர்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சென்னைக்குள்ளேயே அதை மிக அருகில்,
1: சென்னைக்கு மிக அருகில் அப்படி
0: அந்த மாதிரிதான் இருக்கும். அங்க போனோம் அப்படின்னாலே நமக்கு பாட்டி, அதுக்கப்புறம் பாட்டியோட பொண்ணு, அதுக்கப்புறம் அக்கா, நம்ம கூட கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஐக்கியமாகி நல்லா ஜாலியா சந்து சந்தா போய் அங்க போனா நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே இருப்பாங்க. நம்ம வீடுனாதான் சென்னையில பார்த்து சூதானமா இருந்துக்கணும் போல, வெளில போக கூடாதுன்னு. ஆனா இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாலே அங்க இருக்கிற பாட்டி, நம்ம பாட்டி
1: நாளே கண்டுபிடிச்சிருவாங்க, நீ இவங்க மகளா, நீ அவங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்டுருவாங்க.
0: கரெக்ட், அந்த மாதிரி போய் ஜாலியா விளையாடுறது, நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வர தருவாங்க.
1: ஆமா,
0: அதெல்லாம் வந்து வேற மாதிரி சந்தோஷமா இருக்கும்.
1: எங்க ஊர்ல எல்லாம் வந்து கோலம் போடுறதுக்கு இந்த டைம்லதான் ரொம்ப சிறப்பாவே பண்ணுவாங்க.
0: எந்த ஊரு
1: இது? வந்து ஆரணி அந்த சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க கசின்ஸ் எல்லாம் தான் கோலம் போடுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியாது, நம்ம தான் சின்ன பிள்ளைங்க, அதனால அதெல்லாம் கத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்களாம் அமைதியா இருப்போம். எங்க கசின்ஸ் எல்லாம் வந்து அதுக்காகவே அதிகாலையில சீக்கிரமா எழுந்து யாருடைய கோலம் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு இது கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு மார்க் போட்டு பரிசு எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து பசங்களாவே வச்சு செய்வாங்க, இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். காலையில இதுக்காகவே எழுந்துப்பாங்க, நைட் இந்த பிளான் பண்றோம், இந்த கோல் இந்த கலர் தான் போட போறோம், இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஷன் போகும். ஏரியால இருக்கிற எல்லாருமே கேதர் ஆகி ஒரே இடத்துல கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கோலம் தான் போட போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் எழுது அப்படின்றது ரொம்ப நார்மலா இருக்கும். பட் ஊர்ல மட்டும் எப்படி இருக்கும்னாக்கா இன்னும் வீரியமா, ஐயோ யாரு என்ன கோலம், நம்மளை விட யாரும் சூப்பரா போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு போட்டியும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், இது காலையில சிரிப்பா இருக்கும். இதுக்காகவே சீக்கிரம் சீக்கிரமா போடணும், அதே சமயத்துல அழகாவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நமக்கு எல்லாம் கூட
0: பொங்கல் பண்டிகை எப்போ கோலம் போட்டு பார்த்துருக்கோம். ஆனா
1: வந்து லீவ் டைம்ல எல்லாருமே வீட்டுல இருக்கக்கூடிய நேரங்கள்ல குறிப்பா இது வந்து ரொம்ப வெயிலா இருக்கும். காலையில, அதாவது காலை மீன்ஸ் நல்ல ஒரு மதிய பொழுதுல பயங்கரமா வெயில் இருக்கும். காலையில நைட் டைம்ல எல்லாம் ரொம்ப சில்லாயிடும். சோ அந்த சில்னஸ்ல எழுந்து யாரு இத அழகா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு நடத்துவாங்க. எங்களுக்கு பாக்குறதுக்கே ஒரே ஃபன்னா இருக்கும். அதுக்காகவே உட்காந்து சண்டை எல்லாம் போடுவாங்க, ஏய் நான் தான் இந்த கலர், நான் தான் இந்த கலர், இந்த கோலம் நீ என்ன பாத்தி காப்பி அடிச்சுட்டு அப்படின்லாம் சொல்லி ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கும்.
0: நம்ம வீட்டுல வேலை செய்யணும்னா ஒரு கடமையா பாப்போம். ஆனா இதுவே நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிட்டோம்னா எனக்கு காசு குடுக்கறீங்களா, சாக்கி வாங்கி தரீங்களா, அப்படா அதை செய்யற அப்படின்னு அந்த கமிஷனை கேட்டு
1: நடத்திருக்கீங்க பாருங்க,
0: அதெல்லாம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, இன்னும் பேசலாம் தொடர்ந்து. அடுத்து உங்களுக்காகவே கண்ணு திரை தோன்றினால் திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில தேவாவுடைய வரிகள்ல தேவா பாடின பாடல்.
1: என்ன பாடல்?
0: கண்ணு திரை தோன்றினால் திரைப்படத்துல இருந்தா உங்களுக்காகவே சலோமியா. அடடா, வாங்க வாங்க கேக்கலாம்,
1: கேட்டுடலாம்,
0: கேட்டு நினைச்சிருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4,
1: இங்க எல்லாமே செம்மதுல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 10:27 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பல விஷயங்கள் நம்ம கோடை விடுமுறை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான அப்படியே நினைவுகளுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம்.
3: ஆமா திவ்யா,
2: கண்டிப்பா. அண்ணா அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு மக்கள் கொடுத்துடலாம். இன்னைக்கு மே 2 நம்மளுடைய செல்போனுக்கு அதிக சத்தத்தோட ஏதாவது மெசேஜ் வந்தா அதை பத்தி யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தி இருக்காங்க. ஏன்னா மழை, வெள்ளம், நிலநடுக்கம் இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள்ல பொதுமக்களை எச்சரிக்கிறதுக்கான செல் ப்ராட்காஸ்ட் சேவையை தான் இன்னைக்கு நாடு முழுக்க அவங்க வந்து சோதனை செய்யறாங்க.

0: அதை கேட்கறதுக்கு தான் பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க.
1: உண்மை உண்மை, நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே அப்பெல்லாம் நம்ம அடம் பிடிச்சி கேட்போம், இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்போ பொருட்காட்சி அப்படின்ட்டாங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க.
0: ஆனால்
1: அந்த ஒரு வாரம் நமக்கு அவ்வளோ ஆவலாக இருக்கும்.
0: கரெக்ட், எக்ஸைட்மெண்ட் நிறைய தூண்டிகிட்டே இருக்கும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இங்கே போகணும் அங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அதை வச்சு ஒரு மனக்கோட்டையே கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இப்போ பசங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கனால இங்கே தானே போகிறோம் அங்கே தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: கரெக்ட்,
1: பட் காலங்கள் ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கு. இப்போ கேட்ஜெட்ஸ் நிறைய வந்துருச்சு.
0: உண்மைதான், ஃபோன் இல்லைனா வேலைக்கே ஆக மாட்டேங்குது. குட்டி குழந்தை ஒரு 5 மாசம் 6 மாசம் அதுக்கு ஃபீட் பண்ணனா கூட போனை காட்டி தான் ஃபீட் பண்றாங்க. இருக்கு அந்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தாலுமே கொஞ்சம் இப்ப இருக்கிற தாய்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து போனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்றதை தாண்டி பிசிக்கலாவுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கண் பாதிப்பு, அதனுடைய வெளிச்சம் வந்து குழந்தைகளை ரொம்ப டைவெர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியுமே அஃபெக்ட் ஆகுறாங்க. பிசிக்கலாவுமே தாண்டி அது போல சைக்கட்ரிக்கலா ரொம்பவே அது கொடுத்தாதான் இது நடக்கும், இது கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், அவங்க ஒரு டிமாண்ட் அங்க வைக்கிறாங்க.
1: கரெக்ட்,
0: இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அடம் பிடிக்கிறது நல்லதா இருந்துச்சுனாக்கா ஓகே, அது தவறானது இருக்கும்பொழுது நம்ம இப்பவே என்கரேஜ் பண்றது அவங்களுடைய ஃபியூச்சரை எப்படி நம்ம வந்து வகையறுக்கிறோம் அப்படின்றத வந்து இப்பவே நமக்கு காண்பிக்குது. ஸோ எப்பவுமே யோசிச்சு பிள்ளைங்களுக்கு அடம் பிடிச்சாலுமே அது சரியானதா அப்படின்றத யோசிச்சு பெற்றவங்க தான் வந்து கொடுக்கணும். இது வேண்டாம் அப்படின்னாக்கா வேண்டாம், அது அடம் பிடிச்சு அழுதாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடுவாங்க.
1: கரெக்ட்,
0: குழந்தைங்களுடைய இதுவே அதுதான், மறக்கிற குணம் தான். அதனால அது அவங்க தாங்க முடியல, கொஞ்சம் நமக்கு ப்ரெஷர் கம்மியாகும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ப்ரெஷரை அதிகமாக்கிக்கிறோம். ஆக்சுவலாக ஃபியூச்சரில் நமக்கு தான் அது பயங்கரமான ஒரு எஃபெக்ட் தரும். ஸோ இப்போ இருக்கிற தாய்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. பிள்ளைகளுக்கு இதை தராமல் நம்மலாம் இருக்கும்பொழுது கையில் வந்து காய்கறிகள்லாம் கொடுப்பாங்க, எடுத்து கடிச்சிக்க, அதை பிடிச்சி அது கத்தனா கூட கையில் காய்கறி கொடுத்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ கடிக்கணும்னு தானே ஆசைப்படுற, ஸோ இதை கடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி
1: கரெக்ட், அதுவும் நம்மலாம் அடம் பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு மேல 4 விழும்
0: கரெக்ட், போட்டு சாத்து சாத்து சாத்துவாங்க, கத்தாத அப்படின்னு சொல்லி அடிப்பாங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டமா
1: அடி விழும்.
0: நல்ல விஷயங்களுக்கு சில கடிந்துரைப்பு வந்து நல்லதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ஏன்னா அப்பதான் பிள்ளைங்க ஒழுங்குபடும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நம்ம என்ன சும்மா ஒண்ணும் பிள்ளைங்கள இது பண்ண போறது இல்லை, அவங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சுதான் நம்ம பண்றோம். அப்படிலாம் அடி வாங்கினதுனால தான் இப்ப நம்ம ஒழுங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்கள வேற நீ குடிக்கிறியா இல்ல அடிக்கவா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க.
1: கரெக்ட்,
0: இந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறிட்டதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து சுதானமா நம்ம நடந்துக்க வேண்டிய காரணம் இருக்கு.
1: கியூட் ரியாக்ஷன்லாம் கொடுத்து பெற்றோர்களை ஏமாத்தி விடுறாங்க.
0: எக்ஸாக்ட்லி, இதுதான் உண்மையாவே நடக்குது. அப்படியே இப்படி சைட்ல பாக்குறது, இதெல்லாம் எப்படிடா நீ இப்பவே பண்ற, ஆச்சரியமா இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் அவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையா இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வகையில வளர்த்தா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தான், பெற்றவங்களுக்கு நம்ம ஓகே நிறைய வேலை இருக்கு, பசங்களை நல்ல முறையில் வளர்க்கணும், இதெல்லாம் தாண்டி அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய அந்த போன் அப்படின்ற சிந்தனையை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட்
0: ஆகும். கன்ஃபார்மா
1: செய்வோம், யோசிப்போம்.
0: இப்போ
1: பாட்டு கேட்கலாம். அடுத்து உங்களுக்காகவே உன்னுடன் திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் காத்துட்டு இருக்கு.
0: கேட்டு இணைந்திருங்கள், இது உங்க FM Rainbow 101.4.
1: இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 10:37 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்து உங்களுக்காகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில உன்னுடன் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கோடை காலத்தில் குழந்தை பருவம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒண்ணு இருக்கும், பட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல.
1: உண்மைதான்.
0: நம்ம என்ன பண்ணுவோம், லீவ்ல ஜாலியா நம்மள வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு மாலுக்கோ இல்ல ஏதாவது ஒரு தூரமா எங்கேயோ கூட்டிட்டு போவாங்கன்னு நினைப்போம். ஆனா எங்க கூட்டிட்டு போவாங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமா, நம்ம ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. சரி, இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாளைக்கு போலான்னு பார்த்தா இன்னைக்கே போலாம் வா அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா எங்கேயும் போதா, அவள வீட்லயே
1: உட்காரலயே இருங்க, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு வெளியே அலைச்சல், இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
0: அதை தாண்டி கோச்சிங் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்,
1: அந்த டைம்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் சொல்லிட்டு நிறைய இப்ப இருக்கிற மாணவ குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள், இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்ல அனுப்புறது, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்புறது, பசங்க மா முடியலம்மா அப்படினால பரவாயில்ல பரவாயில்லவா இந்த கிளாஸ், அவங்களும் ரொம்ப பிஸியாவே வச்சுட்டே இருக்கிறாங்க.
0: ஆனா
1: கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னே தோணுது. ஏன்னா நிறைய ஷேர் பண்றதுக்கு பசங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா ஷேர் பண்ற

எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே முன்னறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
3: யாராவது குறுக்க வந்துகிட்டு
4: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய்

0: குழந்தை பருவத்தை பேச ஆரம்பிச்சாலே ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள தானா வந்துடுது. நான் வந்து நண்பர்களோட சேர்ந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேயே தான் இருப்பேன். அவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. ஒவ்வொரு நாளையும் நம்ம சொன்ன மாதிரி பிரிச்சுப்போம். ஒரு நாள் நண்பர்களோட, திடீர்னு உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், அங்கே போய் ஒரு வாரம் இருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வெளியில் ஊருக்கு அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய தருணங்கள் அந்த இடத்துல இருந்தது. அதுவும் நம்முடைய குழந்தை பருவத்தை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம்ல. கண்டிப்பா நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி கிளி வளர்த்திருப்போம், பூனை வளர்த்திருப்போம், நாய் வளர்த்திருப்போம், அந்த மாதிரி கோழி குஞ்சு, கலர் கலர் கோழி குஞ்சு வளர்த்திருப்போம், முயல் வளர்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய செல்ல பிராணிகளை நம்ம வந்து வளர்த்திருப்போம் இந்த டைம்லலாம், அதை பார்த்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் அதை தாண்டி இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால இப்போவுமே நிறைய ஜீவராசிகளுக்கு தண்ணி தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. ஸோ அதுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே கொடுங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து
1: ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு மரங்கள்லாம் வந்து குறைந்து இருக்கிற காலமாக இருக்குது. எல்லாமே பில்டிங்களுக்கு அந்த ஜன்னல் பின்னாடி அப்படி தான் வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே தண்ணி தாகத்தினாலே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களால் இயன்ற அந்த சாதம், தண்ணி இதெல்லாமே வச்சிங்கன்னா அந்த ஜீவராசிகளும் குடிச்சிட்டு திருப்தியாக நம்ம கூட அப்படியே வாழ்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் வந்து காக்காக்கெல்லாம் தண்ணி வைப்பாங்க. நம்ம பொதுவாகவே அதை பண்ணுவோம், சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் வந்து. ஆனால் இன்னமும் சில இடங்களில் தண்ணீர் எங்கெல்லாம் கிடைக்கலையோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவராசிகளுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது ஆக்சுவலி சில இடங்களில் பந்தலே வச்சுருப்பாங்க, அது வந்து அந்த இடத்துல பயணிக்கக்கூடிய பொதுமக்களுமே நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க.
1: ஆமாம், பானையில் தண்ணீர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆனால் அதுவுமே கொஞ்சம் சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம அப்படியே அழுக்காகவே அப்படியே பயன்படுத்திகிட்டே இருக்கோம், இல்லை நம்மளே அழுக்கும் படுத்திடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் மற்றவர்களும் இருக்காங்க, நம்ம மட்டும் குடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா பாதுகாத்து ஒவ்வொரு நாளுமே சுத்தமா வச்சுக்கிட்டாங்க.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 11:03 எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. உங்க பவானி நேயர்கள் இணைந்திருப்பது திரை கானம். எஸ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காகவே ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் தான் இருக்கு. லக்ஷ்மி வந்தாச்சு என்ற படத்திலிருந்து எல்லோரும் தேடும் என்ற பாடல் தான் எஸ் ஜானகி குரல்ல ரவீந்தர் இசையமைப்புல. கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுல.

மான்கள் விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் வண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை

நேரம் 11:07 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிறது திரைகானம் வித் மீ உங்க பவானி. ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யாரோ எழுதிய கவிதை என்ற திரைப்படத்திலிருந்து இதயம் முழுதும் என்ற பாடல். வாணி ஜெயராமன் குரல், மு மீத் அவர்கள், ஆனந்த சங்கர் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

மலையாளி திரைப்படத்திலிருந்து நீல குயில்கள் 2 என்ற பாடலை கேட்டு வர நேரம் 11:17. எஸ்.எஸ்.வி. பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திரபோஸ் குழுவினர் குரல்ல வாலி வரிகள்ல சந்திரபோஸ் இசையமைப்புல ரொம்ப அழகான ஒரு பாடலை கேட்டோம். ஸோ எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய இருக்க பாடல் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்திலிருந்து. அடி வண்ணக்கிளியே என்ற பாடல் தான். டி என் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. அதற்கு முன்பாக ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள அடலை கேட்டு வர நேரம் 11:17. எஸ்.எஸ்.வி. பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திரபோஸ் குழுவினர் குரல்ல வாலி வரிகள்ல சந்திரபோஸ் இசையமைப்புல ரொம்ப அழகான ஒரு பாடலை கேட்டோம். ஸோ எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய இருக்க பாடல் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்திலிருந்து. அடி வண்ணக்கிளியே என்ற பாடல் தான். டி என் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. அதற்கு முன்பாக ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: இல்லாமலே தோல்
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
2: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

நேயர்கள் இணைந்திருப்பது சென்னை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில்தான். நேரம் 11:48. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது சாதனை திரைப்படத்திலிருந்து அத்திமரப்பூவிது என்ற பாடல். எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
3: ஏய், கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
4: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 11:54 ஆயிற்றுக்கு நேயர்கள் இணைந்திருப்பது திரைகாலம் நிகழ்ச்சியில தான் வித் மீ உங்க பவானி. சோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காகவே வரவிருக்கிறது கிராமத்து கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து கன்னிப்பின் கன்னத்தில் காயங்களே என்ற பாடல் தான். பி ஜெயச்சந்திரன் குரலில், எஸ்பி சைலஜா குரலிலும், மணிராஜா அவர்களது இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இதுடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில உங்களிடத்தில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதுளு.

0: நேரம் 12 மணி, தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டம். மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் கடந்த ஆண்டு சூரிய சக்தியை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மத்திய அரசு கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் அல்லது குசும் திட்டத்தை இந்தியாவில் சூரிய சக்தி உற்பத்தியை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இது விவசாயிகளுக்கு சூரிய ஒளி விவசாயத்தின் பலன்களை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் பொறுப்பாகும். இத்திட்டத்தின் மூலம் தரிசாக இருக்கும் நிலங்களில் 10,000 மெகாவாட்ஸ் சோலார் ஆலைகள் அமைக்கப்படும். மேலும் அரசின் ஆழ்குழாய் கிணறுகள் மற்றும் தற்போதுள்ள பம்புகள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் மாற்றப்படும். சோலார் பம்புகள் அமைக்க விவசாயிகளுக்கு 60% மானியம் கிடைக்கும். அது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். செலவில் 30% வங்கிக் கடனாக பெறப்படும். எனவே மீதமுள்ள 10% மட்டுமே விவசாயிகள் ஏற்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 3 கூறுகளை உள்ளடக்கியது. கூறு ஏ, 2 மெகாவாட் வரை திறன் கொண்ட சிறிய சூரிய மின் நிலையங்களை நிறுவுவதன் மூலம் 10,000 மெகாவாட் சூரிய சக்தியை சேர்த்தல். கூறு பி, 20 லட்சம் தனித்த சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகளை நிறுவுதல். கூறு சி, தற்போதுள்ள 15 லட்சம் கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை சூரியமயமாக்கல்.

8,250 மெகாவாட் வரையிலான பரவலாக்கப்பட்ட சூரிய மின்சக்தி உற்பத்தியை உள்ளடக்கிய விவசாய சார்ந்த திட்டமாகும். கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான், அதாவது குசும் திட்டம், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை வழங்கும். மேலும் அவர்களின் தரிசு நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி திட்டங்கள் மூலம் கூடுதல் மின்சாரத்தை விற்கும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறது. 20 லட்சம் விவசாயிகளுக்கு முழுமையான சோலார் பம்புகளை நிறுவுவதற்கான உதவியை வழங்கும் திட்டத்திற்கான நோக்கத்தை அரசு விரிவுபடுத்தியுள்ளது. மேலும் 15 லட்சம் விவசாயிகளுக்கு அவர்களின் கிரிட் இணைக்கப்பட்ட பம்ப் செட்டுகளை சூரிய ஒளியில் இணைக்க உதவி வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது தரிசு நிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறனை அமைத்து அதனை மின்கட்டணத்திற்கு விற்க முடியும். இது சூரிய சக்தி உற்பத்தியை பரவலாக்குவதற்கு உதவும். இத்திட்டத்தால் விவசாயத்துறையில் டிஸ்காம்களின் மானியச் சுமை பெரிய அளவில் குறையும். இது இந்தியாவில் வளர்ந்து வரும் பசுமை பொருளாதாரத்திற்கு ஒரு நிரப்புதலை வழங்கும். இந்த திட்டத்தில் நேரடி வேலைவாய்ப்பும் உள்ளது. 1 மெகாவாட் சிறிய திறன் கொண்ட சோலார் நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே சுய வேலைவாய்ப்பை அதிகரிப்பதுடன் திறன் மற்றும் திறனற்ற தொழிலாளர்களுக்கு 7.55 லட்சம் வேலைவாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்க வாய்ப்புள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் மற்ற நன்மைகளில் நீர் சேமிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவை அடங்கும். சோலார் பம்புகள் டீசல் பம்புகளை இயக்குவதற்கு டீசலில் ஏற்படும் செலவை மிச்சப்படுத்தும். இது சோலார் பம்புகள் மூலம் விவசாயிகளுக்கு நம்பகமான நீர்ப்பாசனத்தை வழங்குவதுடன் டீசல் பம்புகள் இயக்குவதால் தீங்கு விளைவிக்கும் மாசுபாட்டை தடுக்கும். தனித்த சோலார் விவசாய பம்புகளின் டெண்டர் அல்லது பெஞ்ச்மார்க் செலவில் எது குறைவாக இருந்தாலும் மத்திய அரசு மத்திய நிதி உதவியை CFA வழங்கும். இந்த திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நாடு முழுவதும் சோலார் பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்டது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டம் பற்றி கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியாக 12:04 ஆகிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 இளைஞர் உலகம் நிகழ்ச்சி. இளைஞர்கள் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப பாடல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு கூட இளைஞர்கள் பாடலை கேட்குறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் கேட்கலாம், அல்லது உங்களுக்காக ஐபாட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மெமரி கார்டு போட்டு கேட்கலாம். பல்வேறு வடிவங்கள் இருந்தாலும் கூட ரேடியோவில் பாட்டு கேட்குறது அப்படின்றது காலங்காலமாக எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரத்துக்கு இனிமையான பாடல்களை வந்து கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித்யாசாகருடைய இசையமைப்பில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கர்ணா படத்திலேருந்து பாடலாக இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ராகுல்.

இருக்கும். அவருடைய அநேகமாக குழந்தையை பற்றி தான் பாடுவார்னு நினைக்கிறேன். என்னால் அதுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த படத்தை முழுமையாக நான் பார்க்கல. இருந்தாலும் அவருடைய குழந்தையை நினச்சி அந்த பாடலை பாடும்போது இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படியே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். அதில் ஒரு லைன் வரும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்காக நான் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய தவமாக இந்த குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அந்த பாடலை வந்து வேறு விதமாக நம்முடைய வாலி அவர்கள் பாடலாசிரியர் அணுகியிருப்பார். அதை கவனிங்களேன்.

கோடை வெப்பத்துடைய தாக்கம் வந்து பரவலாக வந்து அதிக அளவில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம செய்திகள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தை எப்படா கிடக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனசில் தான் ஒவ்வொருத்தருக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா விதமான இயற்கை சவால்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இந்த கோடை வெப்பத்துக்கு இளநீர், நுங்கு அப்படின்னு இயற்கை பானங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தண்ணீர் அடிக்கடி எடுத்துக்கோங்க. தாகம் தான் எடுக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறது நல்லதுதான். பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நீர் சத்து உடம்பில் தேவையான அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் கூட சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம சொன்னாலும் கூட சில நேரங்களில் வந்து நம்ம மறந்துடுறோம், வேலைகளில் மூழ்கிடுறோம் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் நம்ம ஃபோனில் வந்து ஒரு ரிமைண்டர் அலாம் செட் பண்ணிவிட்டு அப்பப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பாடலை நோக்கி ட்ராவல் பண்ணலாம். நேஷனுடைய அடுத்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு. ரீசெண்டாக கேட்டு ரொம்ப வாவ் அப்படின்னு என்ன நானே வந்து வியப்பாக பார்த்துட்ட ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். பாட்டு பாடவா படத்திலிருந்து வாலியினுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சுனந்தா அவர்களும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடலுடைய காட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஸ்டேஜில் இருந்து பாடுற மாதிரியே

என்ன அருமையின அவர்களில் செங்கோல் கொண்டு நாடெல்லாம் அரசாளும் மன்னரும் செல்வம் கல்வி யாவுமே குறையாத மேதையும் இசைக்கூட்டும் பாடகன் இசைக்கின்ற நேரம் தலையாட்டும் பொம்மையாய் செவிசாய்க்க வேண்டும் தாய் தந்த அருளாலே நான் இன்று மேலே பிறர் இன்று கீழே அம்மா அம்மா. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் வாலி அவர்கள். பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எல்லாமே என் ராசாதன் படத்திலிருந்து அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போகிறோம். இளையராஜாவுடைய குரலில் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருக்காங்க. எம் ஜெயதேவனுடைய வரிகளில் பாடல் கேட்டு ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. இனிமையான பாடல் சிலரிசில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அவதாரம் படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் இதுவும்

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு.

0: தெரியுமா? இதுதான் H2O கேப்சியூல்ஸ். இந்த H2O கேப்சியூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
5: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
6: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறு வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாய்ஸ்டாவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறு வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம்

0: உள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட

பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. இளைஞர் உலகத்தினுடைய நிறைவு பதியை நோக்கி அப்படி கொஞ்சமாக பயணப்பட்டுருக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல்கள், ரெண்டு பாடல்கள் ஒழிக்க காத்திருக்கு. கேஜே யேசுதாஸ் மற்றும் சுரலதா குரலில் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலும், அது தொடர்ந்து கங்கைக்கரை பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவாவுடைய இசையில் மற்றொரு பாடலும் இடம்பெற காத்திருக்கு. இந்த இரண்டு பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 2 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருப்போம் நேர்களே.

ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வரவிருப்பது வல்லவன் ஒருவன் என்ற திரைப்படத்திலிருந்து இன்னும் பார்த்து கொண்டிருந்தார் என்ற பாடல்தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையமைப்பில். கேட்டு இணைந்திருங்கள்.

எல்லார் ஈஸ்வரி குரலில் கண்ணதாசன், வரிகளில் வேதா, இசையமைப்பில் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அம்மம்மா கன்னத்தில் கண்ணம் வைத்து என்ற பாடலை கேட்டு வர நேரம் 1:08. நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது வல்லவன் ஒருவன் என்ற திரைப்படத்திலிருந்து பலங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடல். எல்லாரீஸ்வரி குரலில் கண்ணதாசன், வரிகளில் வேதா, இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

டிஎன் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையமைப்பில். வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து முத்து பொண்ணு மாமா என்ற பாடலை கேட்டு வர நேரம் 1:16. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்தே தொட்டு தொட்டு பாடவா என்ற பாடல்தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 1:26 ஆயிற்றுக்கு நேர்கள் இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வரவிருப்பது இரு வல்லவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்ற பாடல் தான். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே செம்மதுள்ள.

0: தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: எம்எஸ் ராஜேஸ்வரி குரலில் வேதா இசையமைப்பு. குவா குவா பாப்பா என்ற பாடலை இருவல்லவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு வர நேரம் 1:38. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வரவிருப்பது செல்வம் திரைப்படத்திலிருந்து. லில்லி லல்லி என்ற பாடல்தான் கேட்டு இணைந்திருப்போம். எல்ஆர்ஈஸ்வரி குரலில், வாழி வரிகளில் கேவி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

101.4 இங்க எல்லாமே துளி. நேரம் 1:42 ஆயிற்றுக்கு நேர்கள் இணைந்திருப்பது திரைகணம் நிகழ்ச்சி. திரைகணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் செல்வம் திரைப்படத்திலிருந்து காற்றிலே ஒடியும் கொடி இடை என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், ஆலங்குடி சோமு வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள.

0: இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
1: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
0: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
2: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
0: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
2: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
0: மறுபடியும் எது கழுவுற?
2: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
0: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ஒரு மணி 47 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது திரைக்கணம் நிகழ்ச்சி. திரைக்கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் செல்வம் திரைப்படத்திலிருந்து வா வா வா எனக்காக வா என்ற பாடல். தாராபுரம் சுந்தரராஜன் மற்றும் ஜமுனா ரவி ராணி குரலில், வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
3: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
4: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா.

இந்த நிமிடம் ஆயிற்றுக்கு நேயர்கள் இணைந்திருப்பது திரைகாணம் நிகழ்ச்சி. திரைகாணம் நிகழ்ச்சியில் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்ற பாடலை செல்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில் வாலி வரிகள் கே வி மகாதேவன் இசையமைப்பில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது செல்வம் திரைப்படத்திலிருந்து என்னடி இத்தனை வேகம் என்ற பாடல் தான். பி சுஷீலா குரலில், ஆலங்குடி சோமு வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களிடத்திலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான், உங்கள் பவானி.

0: in China today. The match is scheduled to start at 5 p.m. Indian Standard Time. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court declines to interfere with the Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections. Says choice of officials rests with the Election Commission. Re-polling underway at 15 booths of two assembly constituencies of West Bengal. Over 55% voter turnout reported till 1 p.m. Lok Sabha Speaker reconstitutes four parliamentary committees for the year 2026-27. India and Nepal discuss flood forecasting model ahead of the upcoming monsoon season. IMD forecasts heavy rainfall over several parts of northeast and peninsular India during the next 2 days. And in IPL cricket, Chennai Super Kings to take on Mumbai Indians this evening. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
0: Lok Sabha Speaker reconstitutes four parliamentary committees for the year 2026-27. India and Nepal discuss flood forecasting model ahead of the upcoming monsoon season. IMD forecasts heavy rainfall over several parts of northeast and peninsular India during the next 2 days. And in IPL cricket, Chennai Super Kings to take on Mumbai Indians this evening. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
3: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200 மேற்பட்ட வானொலி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னால், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில் ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சல் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாகநந்தி அப்படிங்கிற புத்தபிக்ஷு கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். புத்தபிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமியை ஒருதலை பட்சமாக காதலிப்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்தில் நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்தில் நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் என்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு,

பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பாத்தீங்கன்னா இரவு 10:30 10:50 வரை 20 நிமிடங்கள் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் முன்னுரை தரக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேனே, இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாறு பயிலும் மாணவர்களுக்கு இந்திய வரலாறு எனும் பாடத்தில் அசோகர் பற்றிய ஒரு பாடம், அது ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் வந்து வானொலியில வந்து உரையாற்றுவார். அதுக்கு நான் ஒரு முன்னுரை தருவேன். கலிங்கத்து போர்ல அந்த போர்க்களத்துல ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து சடலமாக கிடக்கக்கூடிய காட்சி, எங்கும் இரத்த வெள்ளம். நான் வந்து என்னையே அசோக மன்னராக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடக காட்சியை நாங்கள் உருவாக்குவேன். இதுதான் வெற்றியா? இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா? இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறது. இங்கே மனித உறுப்புகள் சிதறுண்டு கிடக்கிறதே. இதுதானா வெற்றி? இந்த போரால் எத்தனை மனைவிகள் விதவைகள் ஆனார்கள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தந்தையரை இழந்தனர். இதுதான் வெற்றியா? இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல, மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் தின்னி கழுகுகள். இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் தின்னி கழுகாகிவிட்டேனே. ஐயோ ஐயோ, இனி ஒரு காலம் என் கையில் வாள் இருக்க போவதில்லை. என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அகிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு இப்போது இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படின்னு ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பா சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லடி கவிதையாக இருக்கும், இல்லடி கதையாக இருக்கும், இல்லை நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய முன்னுரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் யோசித்து எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது,

விஷயம். ஸோ இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே, குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையுள்ள விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேரி பூமியில் வந்து நடந்தது. இதை வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூடேரி பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு ஒளி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு ஒளி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரே காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனா இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதனின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த
பெருமை வந்து

0: இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பாராட்டுகளாக வாழ்த்து செய்தியாக சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 2:29 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. கோடைக்காலம் அப்படின்றதால அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. வெளியில் போகும்போது குடை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 to 3 ஒரு 3:30 to 4 இருக்கும் கூட வெளியில் போகாதீங்க அப்படின்னு நிறைய அறிவிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எப்பயுமே இந்த வெயிலில் வந்து ரொம்ப எளிதாக வந்து எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஹெல்த்து தான் முக்கியம், வேலை அதெல்லாமே அடுத்த பட்சம்தான் அப்படின்றது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி
1: Rainbow Melodies. இதமாய் இசையாய்
0: எஸ் ரெயின்போ மெலடிஸில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை அடுத்த 30 minutes கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக காதல் கிளிகள் திரைப்படத்திற்காக கேஜே ஏஸ்தாஸ் மற்றும் எஸ்பி சைலஜாவுடைய குரலில் பாடலாக காத்திருக்கு. கே வி மகாதேவன் இசையமைப்பில் இணைந்திருப்போம் நேர்களே.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: இனிமையான பாடல்களை இந்த மதிய வேளையில் கேட்டுட்டு இருக்கோம். 2:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாம் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒலிக்கிறது. இணைந்திருப்போம் நேயர்களே.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. 2:51 ஆயிட்டு இருக்கு. அழகழகான பாடல்கள் கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாட்டு, வாலி வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில், அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 3:03 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டா பல்வேறு விதமான சமயங்கள் இருக்கும், பல்வேறு விதமான மொழிகள் இருக்கும், எப்படி இருந்தாலும் கூட இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளி

நிகழ்ச்சியில் பௌத்த பாரம்பரியத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை மனம் திறந்த கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வர்றார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்றத முன்கூட்டியே வந்து தன்னுடைய உரையில் வந்து மேற்கோள் காட்டுறது ஒரு வழக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு. அந்த மாதிரி கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 133வது பகுதி வந்து ஒலித்தது, எல்லாரும் அதை கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து நாட்டு மக்கள்கிட்ட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பகிர்ந்துட்டார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பௌத்த பாரம்பரியத்தை பற்றி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த புத்த பூர்ணிமா அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒரு கொண்டாட்டம் ஒரு பண்டிகை அப்படின்றது நடந்திருக்குல்ல, அதனால் அதை பற்றி மேற்கோள் காட்டி பேசணும் அப்படின்றதால பேசியிருந்தார். பௌத்த பாரம்பரியம்னா என்ன முதல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய நாட்டில் பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் கூட பௌத்தர்கள் அப்படின்றவங்களுடைய பங்களிப்பும் வந்து நம்முடைய தேசத்தில் வந்து காணப்படுது. பௌத்த பாரம்பரியம் என்பது கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய சித்தார்த்த கௌதமருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்டைய மதம் மற்றும் தத்துவ மரபு அப்படின்றது எல்லாராலையும் கருதப்படுது. சித்தார்த்த கௌதமர் அப்படின்றவர் தான் நம்ம புத்தர் அப்படின்றது நம்ம எளிமையாக சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமராக இருந்தாலும் புத்தர் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எல்லாருக்கும் வந்து உடனடியாக புரியக்கூடிய விதத்தில் இருக்கும். இந்த ஒரு பௌத்த பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது துன்பத்திலிருந்து விடுதலை, அன்பு, கருணை மற்றும் தார்மீக வாழ்க்கை முறைக்கு இந்த ஒரு பௌத்த பாரம்பரியம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, பௌத்த சமயம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புத்த மதத்தினுடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது புத்தர் நேபாள எல்லையில் உள்ள கபில வஸ்துவில் பிறந்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் அப்படின்றது நம்முடைய பள்ளிகளையும் நம்ம படிச்சிருப்போம், அதை நம்ம இங்கே நினைவுபடுத்துகிறோம். அவர் சொன்ன போதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 4 மிக முக்கியமான உண்மைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. துன்பம், காரணம், நிவர்த்தி, மார்க்கம் மற்றும் என் வகை வழிகள் ஆகியவை இதன் அடிப்படையாகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து வாழ்வியல் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சமயத்தில் சமத்துவம் மற்றும் அகிம்சையை வந்து பௌத்த மதம் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மதங்களும் சகோதரத்துவம், நல்லிணக்கம் இது எல்லாத்தையுமே வலியுறுத்தினாலும் கூட அதே மாதிரி பௌத்த பாரம்பரியமும் இதை தான் வலியுறுத்துது, பௌத்த மதமும் இதை தான் வலியுறுத்துது. பௌத்த பாரம்பரியத்தினுடைய பரவல் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் FM Rainbow 103.4.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அறிவோம் ரசிப்போம்.

3:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பௌத்த பாரம்பரியத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். புத்த மதத்தினுடைய வரலாறு எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, இதனுடைய வரலாற்று சோழர்கள்லாம் எப்போத்துலேருந்து கிடைக்குது அப்படின்றத வச்சு நம்ம அதனுடைய தொடக்கம் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஏற்கனவே நான் அந்த பாடல்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பௌத்த மதத்தினுடைய பரவல் எப்படி இருந்திருக்கு இந்தியாவில் அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு. அசோக சக்கரவர்த்தி காலத்தில் இந்த புத்த மதம் இந்தியா முழுவதும் பரவி இலங்கையில் வந்து நிலை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அண்டைய நாடான இலங்கையில் இந்த பௌத்த மதத்தினுடைய பரவல் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாளில் ஆசியா முழுவதும், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா சீனா, ஜப்பான், திபெத், தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வந்து பரவி கிடக்கிறது, பரவி காண கிடக்கிறது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்கக்கூடிய பிரிவுகள், பார்க்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிற்காலத்தில் இந்த புத்த மதம் வந்து மகாயானம் மற்றும்

சீனா யானம் அப்படின்ற முக்கிய இரு பிரிவுகளாக வந்து பிரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல மதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல சமயங்கள் சில காலகட்டங்களில் பிரிவுகளாக வந்து பிரிந்து போகக்கூடியதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த புத்த மதத்திலையும் வந்து நடந்திருக்கிறதா வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சங்க காலத்திலையும் அதற்கு பின்னரும் தமிழகத்தில் இந்த புத்த மதம் வந்து செழித்து வளர்ந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. பாரம்பரியமிக்க இடங்களில் நீங்கள் வந்து வெளியில் போய் பார்க்கும்போது தெரியும், இந்த மடாலயங்களாக இருக்கட்டும், புத்த ஆலயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து பார்க்க முடியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்த ஆலயங்கள் மற்றும் மடாலயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ், சின்ன தாய் படத்தில் இருந்தால் பாடல் இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே தூள்.

எஃப்எம் ரெயின்போ 101.3 நல்ல அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்டு வரீங்க. பௌத்த பாரம்பரியம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். பௌத்த சமயம் இந்தியாவில் எப்படி பரவி இருக்குது, அதனுடைய பரவல், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம். பாடலுக்கு முன்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பௌத்த ஆலயங்கள் மற்றும் மடாலயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், மகாபோதி கோயில் அதாவது புத்தகையால் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து புத்தர் ஞானம் பெற்ற இடமான போதி மரத்தின் கீழ் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அப்படின்றத வந்து இதை சொல்லியிருக்காங்க. புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடத்த வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு இடமாக இருக்குது அப்படின்றத நான் ஒரு இடத்துல தகவல் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் சாரநாத் தூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடத்துல புத்தர் தனது முதல் போதனையை வழங்கிய இடம், அது வந்து மிக முக்கியமான இடமாக கருதப்படுது. மகாபரி நிர்வாண கோயில் இந்த இடம் வந்து குஷிநகர் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்குது. புத்தர் அவர்கள் வந்து மறைந்த இடமாக இந்த இடம் வந்து கருதப்படுது. அதே மாதிரி சாஞ்சி தூபி மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் அசோகரால் கட்டப்பட்ட பழமையான பௌத்த தலமாக வந்து பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது தவாங் மடாலயம் அருணாச்சல் பிரதேசத்தில் இது இருக்குது. இந்தியாவுடைய மிகப்பெரிய மற்றும் உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய பௌத்த மடாலயமாக இந்த இடம் வந்து கருதப்படுது. அதே மாதிரி ரூம்தேக் மடாலயம் சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. திபெத்திய பௌத்தத்தின் ஒரு முக்கிய தலமாக வந்து இந்த இடம் வந்து பார்க்கப்படுகிறது. நாலந்தா பல்கலைக்கழகம் இடிபாடுகள் பீகார் மாநிலத்தில் இருக்குது. பழமையான ஒரு பௌத்த கல்வி மையமாக இந்த இடம் கருதப்படுகிறது அப்படின்றது தான் ஒரு தகவலாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடியது. பௌத்த பாறை ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது இந்த இடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பௌத்த மதம் இந்தியா முழுமைக்கும் பரவி இருந்தாலும் கூட சில இடங்களில் அதனுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் வந்து காண முடிகிறது. அவங்களுடைய பாரம்பரியம் இன்னும் அந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் காண கிடைக்கிறது அப்படின்றதான் கூடுதல் தகவல். தியகனூர் பௌத்த கோயில் இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புக்கு மிக்க இடமாக வந்து பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து உங்ககிட்ட பேசி பகிர்ந்துக்கு போகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பௌத்த சமயத்தை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு சின்ன பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: ஓஹோ,
1: பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இன்றைக்கி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, பௌத்த பாரம்பரியத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். புத்த மதத்தினுடைய வரலாறு என்ன, புத்த மதம் இந்தியாவில் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் சமீபத்தில் பேசும்போது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு, புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், புத்த மதத்தினுடைய பங்களிப்பு என்ன, புத்த மதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் தன்னுடைய உரையில் வந்து பகிர்ந்துட்டு இருந்தார். அவருடைய உரையில் இருக்க சாராம்சத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல முயற்சி பண்ணுறேன். புனித

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இன்றைக்கி அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, பௌத்த பாரம்பரியத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். புத்த மதத்தினுடைய வரலாறு என்ன, புத்த மதம் இந்தியாவில் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் சமீபத்தில் பேசும்போது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு. புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், புத்த மதத்தினுடைய பங்களிப்பு என்ன, புத்த மதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் தன்னுடைய உரையில் வந்து பகிர்ந்துட்டு இருந்தார். அவருடைய உரையில் இருக்க சாராம்சத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல முயற்சி பண்ணுறேன். புனிதமான இந்த மே மாதம் தொடங்கியுள்ள வேளையில் வந்து நம்ம புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடப்பட உள்ளது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல்

எடுத்து செல்லப்பட்டு வருவது பெருமைக்குரிய விஷயமாகும் என்றும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து வருவதாக அவர் வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தார். பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் இந்த புத்த மதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பரப்புறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதா நம்முடைய பாரத பிரதமர் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அதனுடைய சிறப்புகள்லாம் வந்து தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். புத்த பாரம்பரியம் என்பது இயற்கையோடு இணைந்த ஒன்று அப்படின்றது வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் வந்து ஒரு புத்த பாரம்பரியத்தினுடைய மிகச்சிறந்த அம்சங்களில் ஒன்றாகவும் சொல்லியிருந்தார். பகவான் புத்தர் ஒரு மரத்தின் கீழ் ஞானம் பெற்றது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இயற்கை நமது வாழ்வின் பிரிக்க முடியாத அங்கமாக கருதப்பட வேண்டும் அப்படின்றதும் சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம், பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக மீரா படத்தில் வந்து பாடல், வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

ஆகாஷ்வாணி எஃப்எம் 93.4 கேட்டுருக்கீங்க. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பௌத்த பாரம்பரியத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பௌத்த மதத்தினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லியிருந்தார் புத்த பூர்வீமாவை முன்னிட்டு. ஸோ அந்த கருத்துக்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் தொடர்ந்து பார்க்கும்போது புத்த பாரம்பரியம் வந்து ஏற்கனவே இயற்கையோடு இணைந்த ஒன்று அப்படின்றத நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தார். ஸோ அவருடைய உரையினுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான செயல் அப்படின்னா, இந்த மரம் வளர்க்கக்கூடிய செயலை புத்த மடாலயங்கள், புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் கர்நாடகாவில் அமைந்துள்ள கர்மா மடாலயம் வந்து இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த மடாலயத்தில் 700க்கும் மேற்பட்ட நாட்டின மரங்கள் வந்து வளர்க்கப்பட்டு வருவதாகவும் பெருமிதத்தோடு வந்து சொல்லியிருந்தார். இறுதியாக, புத்தரின் செய்தி கடந்த காலத்திற்கானது மட்டுமல்ல இன்றைக்கும் எதிர்காலத்திற்கும் இன்றியமையாததாக திகழ்கிறது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருந்தார். இந்த புத்த பூர்ணிமா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்மை பயக்கட்டும், அமைதியை கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லி தன்னுடைய உரையை வந்து நிறைவு செஞ்சுருக்காரு. எல்லா விதமான சமயங்களும் நாட்டில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி தான் அமைதி, சகோதரத்துவம், வளர்ச்சி, இது எல்லாத்தையும் தான் சொல்லுது. அதை எல்லாருமே நம்ம கடைபிடித்து சிறந்த ஞானியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாதைகளில் நம்ம பயணப்படலாம் அப்படின்றத சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு

பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 4:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. கிடையாது. பாட்டிலையும் மழையை பத்தி தான் வந்து சொல்ல வராங்க. நரேஷையர் மற்றும் சைந்த வீடியோ குரல்ல ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல பாடல் மயக்கம் என்ன படத்திலிருந்து இதோ.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தனுஷ் மற்றும் ஸ்ருதி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் பாடல் இதோ.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: ரெயின்போ எஃப்எம் 103.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மரீனா படத்துல இருந்து அவர் காத்திருக்கு. ஹரிச்சரன், மனசு ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகள்ல கிரீஷோட இசையமைப்பில் இணைந்திருப்போம் நேர்களே.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: பண்பெல்லாம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு. நான்கி படத்திலிருந்து கார்த்தி அண்ட் சாகித்ய ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க மரகதமணி இசையமைப்புல. இணைந்திருப்போம் நேர்களே.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சல் ஆகாம இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அஞ்சத் தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்ற நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அருள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி இரண்டு நிமிடம் ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியின் முதல் பாடல் அரண்மனை கிளி. இத்திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் அழகான பாடல் உங்களுக்காக.

0: பொழுது இங்க எல்லாமே சமதோல.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:20 ஆயிட்டிருக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன், உங்கள் அன்பு தோழி மீனா. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திலிருந்து சின்ன பூங்கிலி என்ற பாடல் உங்களுக்காக.

0: நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஐந்து மணி 31 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன், உங்கள் அன்பு தோழி மீனா. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த வகையில் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் என்ற பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா அவர்களுடைய குரலில் கேட்டு நினைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

5:42 நிமிடமாயாச்சும். ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக மலரே குறிஞ்சி மலரே திரைப்படத்திலிருந்து காதல் பைங்கிலி இன்பு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் சித்ரா அவர்களுடைய குரலிலும், பிறந்த வீடா புகுந்த வீடா திரைப்படத்திலிருந்து வீட்டுக்கு விளக்கு என்ற பாடல் மனோ மற்றும் கே சித்ரா அவர்கள் பாடிய இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

நிறைவு பாடல் மதுமதி திரைப்படத்திலிருந்து ஓ மதுபாலா என்ற பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு திரைராகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: கம்மிங் அப் நெக்ஸ்ட் இது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன.

0: வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள்
0: பங்கேற்பதை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரி கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்த

0: கதலி செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்நிலையில் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்டோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நிமிடம் ஆயிற்றுக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திரையராகம். இன்றைய திரையராகம் நிகழ்ச்சியில் பாடி வா தென்றலே, அஞ்சலி மற்றும் புது வசந்தம் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பாடி வா தென்றலே திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் ஓ காதலே என்ற பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: திரைராகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் பாண்டிவா தென்றலி என்ற திரைப்படத்தில் இருந்தே எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய பாடல் அருகில் வா என்ற பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 7:14 நிமிடம் 50 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140

0: தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30 தேதி வரை நடைபெறும்.

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. இரண்டாவது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில்

7:25 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கற்கும் நிகழ்ச்சி திரைராகம். திரைராகம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல், பாடி வா தென்றலே திரைப்படத்திலிருந்து வா வா என்பே என்ற பாடல்.

7:30 நிமிடமாய் ஆச்சு. திரைராகம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து வானம் நமக்கு மற்றும் இரவு நிலவு என்ற பாடல்கள் உங்களுக்காக.

7:40 ஆகிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைராகம் நிகழ்ச்சியில் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்தே அஞ்சலி அஞ்சலி மற்றும் ராத்திரி நேரத்தில் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் திரு ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து

சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

9:26 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தாய் பாசம் மற்றும் தாய் முன்னு திரைப்படங்களிலிருந்து.

9:49 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் இதயத்தை திருடாதே மற்றும் கண்ணே கலைமானி திரைப்படத்திலிருந்து.

0: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
1: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
0: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4. ஒன்பது மணி 54 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கண்ணே கலைமானி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய பாடல்.

0: 10 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கற்கும் நிகழ்ச்சி.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் என்ற பாடல்.

0: 10:17 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் பார்த்தால் பசி தீரும் மற்றும் குலமகள் ராதி திரைப்படங்களிலிருந்து.
1: ஐயன்னா.

0: ஐயன்னா
1: ஐயன்னா
0: ஓனா
1: ஓனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: மெல்லினமாம்
1: இடையினமாம்.

10:57 ஆயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்திலிருந்து. இந்த நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசுடன் நின்று வரக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி சுஷிலா அவங்களுடைய அழகான குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில, சின்னத்தாய் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில. உடைய நான் சகா பார்த்திபன்.

11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. சுஷிலா அவங்களுடைய குரலில் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. காதல் தேசம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாய் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11:18 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க பாரதி கண்ணம்மா படத்துலேருந்து. தொடர்ந்து உங்களுக்காக அரண்மனை கிளி படத்துலேருந்து ரொம்பவே அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலை வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:30 மயக்கமா அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன் காதலர் தினம் படத்திலிருந்து. என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் அப்படிங்கிற பாடல் தான் உன்னிமணன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், ரகமான அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:37 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல், எனக்கு என்ன விலை அழகு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருந்தேன். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து

11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், என்ன விலை அழகு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருந்தேன். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜா அவங்களுடைய இசையில் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் படத்திலிருந்து நெஞ்சத்தில் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:41 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கீங்க. மனசு மாயக்கும் நிகழ்ச்சியில் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக அழகாக அடுத்த பாடல் எல்லாமே ராசாதான் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இளையராஜா அவங்களோட இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:52 ரொம்ப அழகான பாடல் பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன் காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு. எஸ்பிபி பாடியிருக்காங்க வாலி அவங்களோட வரிகளில் தேவங்களோட இசையில் கேட்கலாம் மனசுருங்க இசையிலையோட.

0: நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: எஸ் 11:59 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சதுனால நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் திருப்ப சரியா 12 மணி ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
4: காற்றின் மொழி.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல

பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒட்டக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலா.

0: பின்பாவாய் பிராண மகாராஜனின் வீர வைத்துனன் நான்.
1: நீ யாராக இருந்தால் என்ன, அன்னியன் மனைவியை அபகரிக்க வேண்டும்? நீ புண்ணியன் அல்ல, புள்ளன்.
0: புள்ளன் அல்ல, உன் உள்ளங்கவர் கள்ளன். ஆசைக்கு இசைந்த

0: கீசக நாடகத்தை முன்னடத்த வேணும் ஐங்கரா,
1: கீசக நாடகத்தை முன்னடத்த வேணும் ஐங்கரா.
2: விராடராஜன் நாட்டிலே மாதோறும் பூண்டிருந்த பண்டவர்களின் பத்தினியாம் பாஞ்சாலி சைரந்திரியாக சொலையிலே பூபறிக்க வந்த விதம்

சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி, பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி, பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா, பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா, பீமசேன ராஜம் வந்தேனே. கண்ணே துரோபதா, அந்தளர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் பாடியது?

0: மல்லிகை முல்லை சம்பங்கி, பார்த்தாயா என் பாங்கி?
1: பார்த்தேன்.
0: யார் நீ?
1: என்னையா அறந்து கேட்டாய்? அண்டரண்டமெல்லாம் அடங்கிட

அப்படி செய்தவன் யாரடி அவனை அதம் செய்து பருகிறேன் பாரடி. அப்படி செய்தவன் யாரடி அவனை அதம் செய்து பருகிறேன் பாரடி. எப்படி சொல்லுவான் எண்ணி பாராமலே தப்பிலி பயலை தண்டனை செய்குவேன். அப்படி செய்தவன் யாரடி யாரடி யாரடி யாரடி கண்ணே துரோபதா, அந்த நயவஞ்சகனை நயந்து பேசி உனது சயனாரைக்கு இழுத்து வா, அவன் ரத்தத்தை குடித்து விடுகிறேன்.

0: மணியே விரகபாவம் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கு. பெண்ணே பெண்ணே பெண்ணே,
1: என்ன இது லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை
0: லைட்டா இருக்கு? ஆஹா, நடை என்ன நடையோ, நடமாடும் தேரோ, இடை என்ன இடையோ, எலுமிச்சம் கொடியோ, பின்னழகு என்ன, இன்னொரு பெருமோ, பின்னழகு என்ன, பல நூறு பெருமோ.
2: அன்பரே, நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து 500, மோக குத்து 300 வாங்கிக் கொள்ள வேண்டும்.
0: ஆஹா ஆஹா,
2: இந்த மொத குத்து.
0: என்னடாது மொத குத்திலேயே தனாஞ்சு போவது?

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: டின்னில் வச்ச பீர் கல்யாண பரிசளிப்பேட்டை மப்ள ஜப்பான் ஜெர்மன் போனவன் ஜென்டில்மேன் ஆனவன்
1: என்னடா அப்படி பாக்குறீங்க டாய்?

0: நெஞ்சோடு கலந்திடு.
1: எஸ், நேரம் சரியா 4 மணி ஆயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம் நெஞ்சோடு கலந்தடி நிகழ்ச்சியில தான். ஏசு உங்களுக்காக ரொம்ப அழகான பாடலா எடுத்து வச்சிருக்கேன். வாகை சூடவா படத்துல இருந்து போறானே போறானே அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நானி படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 4:10 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நெஞ்சோடு கலந்துட்டு நிகழ்ச்சியில். உங்களுக்காக அடுத்ததா உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒஸ்தி படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்துல இருந்து மின்மினி அப்படிங்கிற பாட்டும் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 4:20 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். எஸ் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரகாவியம் படத்துலேருந்து மௌனம் பேசும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து ராஜபாட்டை படத்துலேருந்து பனியே பனிப்பூவே அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இரு இசையிலையோடு.

நாலு மணி 30 நிமிஷம் ரொம்ப அழகான பாடல் ராஜபாட்டை படத்திலிருந்து கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக கண்டதும் காணாததும் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து என்ன பாட்டு, ரௌத்ரம் படத்திலிருந்து அடியே உன் கண்கள் அப்படிங்கிற பாடலும் காத்துட்ருக்கு. கேட்கலாம், அணிஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 4 மணி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2 பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய ஆகிய படங்கள்லேருந்து பாடல்கள் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 4:50 ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடித்தோம். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாயா ஆகிய படங்கள்லேருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு 2 பாடல்களாக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மங்காத்தா படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு, கண்ணாடி நீ அப்படிங்கிற அந்த பாடல். தொடர்ந்து சீடன் படத்திலிருந்து எனது உயிராய் அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு 2 பாடல்களாக கேட்டணிஞ்சிருங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது குரோம்பேட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சக்தி கணபதி எனும் பாடல், நாட்டை ராகம், ரூபகம் தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:10 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஜயாம்பிகை என்னும் பாடல், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம், ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:27 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிருஷ்ணா நிபோகனி எனும் பாடல், யமுன கல்யாணி ராகம், மிஸ்ர சாபுதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

5:31 அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பேட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தமிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்